0: இகசல் சுவாசிசையில் கீதோ கஜல் காட்சிக்கிறமோ ஆகாசவாணி ரவுர்கில் ஸ்ரோதாங்க வர்த்தமான பிரசார கருச்சு லோகீத காட்சிக்கிரம ஆஜித்திர சுவந்து கிருஷ்ண குரு பஜன பரிவேஷன் கருச்சந்தி ஜன்மஜய பிரதான் எவம் சதி
1: கிருஷ்ண குரு தேவ போல ஆனந்த